0: This was covered with complete oil. There was a complete, like a sheet of oil on the water here. And the smell used to be so strong of the oil. It was there everywhere.
1: Most people who live in these areas, they are fishermen. And they could not go fishing for several months. So it was a massive emergency situation. And it was quite heartbreaking to see people impacted because their livelihood was impacted.
2: இது வந்து ஒரு தொப்புள் குடி வரும் மாதிரி இது இதை வந்து சாதாரணமாக பிரித்து எடுத்துன்னு போயிருந்தது. கிட்டத்தட்ட அந்த மலைக்கு அப்புறமா ஒரு 45 நாள் நாங்கள் வந்து தொழிலுக்கே போகல. நாங்கள் எப்படி சாப்பிட்றது, எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் சாப்பிட இது பண்ணுறது. 24 வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கு அந்த கழிவில். அந்த வேதிப்பொருளை தான் நாங்கள் கையால் அள்ளி தான் சுத்தம் பண்ணலாம். எங்களுக்கு எப்படின்னாக்கா எங்கள் ஆறை நாங்கள் உடனே சுத்தம் பண்ணணும். நான் திரும்ப நான் ஆற்றுக்குள்ளே போய் நாங்கள் வந்து மீன் பிடிக்கணும். திரும்ப நாங்கள் வந்து எங்கள் குழந்தை குடி காப்பாற்றணும். கிட்டத்தட்ட இந்த ஆயில் பாதிப்பால் இந்த ஆற்றில் வந்து மீண்டும் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகும். திரும்ப வந்து மீன்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு
3: தண்ணி எப்பவுமே ஆயில்
2: அலையாத்திக்கார்கள் நிறைந்த ஒரு ஆற்று பகுதி. அதிகப்படியான கடல்சார் உயிரினங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய முகாந்தரம் இங்கே தான் இருக்கும். அதாவது 100% மீன் பிடிச்ச இடத்துல 50% மீன் எங்களுக்கு வந்து வந்தது.
1: தி ஆயில் ஸ்பில் ஆக்சுவலி ஹேட் இம்பாக்டட் மேன்க்ரூவ்ஸ் வெரி பேட்லி. ஆஸ் யூ கேன் சி ஹியர் த ஆயில் டிபாசிட்ஸ் வர் தேர் இன் த ரூட்ஸ். ஸோ வி ஹவ் கம் ஹியர் டு சீ த ரெஸ்டோரேஷன் ஆஃப் மேன்க்ரூவ்ஸ். Mangroves are basically super fighters, the super fighters of climate change. You can say that they have magical powers in the sense that they are so resilient that they not only provide a bioshield, but I know for sure that in Tamil Nadu, when the tsunami hit in 2004, communities which are in coastal areas, many of those villages were protected because they had the bioshield of mangroves. So they are super fighters and they need to be protected at any cost.
4: In a world filled with information.
5: But in reality, the stories played out very differently.
4: The goal here is clear.
6: That's where the risk lies.
4: We dive deeper for what it means and why it matters to you.
7: Let's go! South Korea was one of the most homogeneous societies on earth. That is changing.
8: 진짜로 경험해 보고 싶다. 이런 욕망이 생기는 거죠.
9: 그래서 청소년층이나 우리 국내에 거주하는 내국인으로는 충당이 안 되는 시점이 됐고.
7: South Korea's government now considers the country multicultural. But are newcomers truly accepted?
10: 그래서 굉장히 한국 사회에서 차별적인 부분이 분명히
7: Insight Thursday on CNA.
11: At Standard Chartered, we're here for those who never stand still, who want trusted expertise in the world's most dynamic markets.
12: Now is your time.
13: He don't want to see anybody. He's afraid to go.
14: Across Singapore, a growing number of youth are isolating themselves. And their families are at their wits' end.
15: It is really very heartbreaking that a child stays inside a room, not talking to me.
16: We went to see the psychiatrist. The psychiatrist said, there's nothing else we can do for your son.
17: Since November 2023, he has locked himself up.
14: What made them withdraw from the world? And what will it take to bring them back?
6: What I want to do is be able to go out alone instead of having companies, taking the train and buses alone. But I do not know how I can overcome that fear yet.
17: One day, I'll be able to open the door with my heart.
14: Shut down, Saturday to Monday on CNA.